0: ரங்கநாயனியன் விளையில ரங்க வயூர் வயூர் ஒன்புருங்கநாயனியன்.
1: Follow us on Facebook, Instagram, or Twitter, and get involved in the conversation on 2MCE.